0: هي هي تغني على الطرقات واكيد الشواطئ نتاع مسير وصوصه وساحل الكل ناكد لك راهو هكا هكا بالناس
1: كل الطرقات مليانه
0: محليه بك الناس اللي بلي اللي خدمتهم تكثر في الصيف بلي شجعتهم كل يدور بالبريد وبيقول لك كويس تاخر والله كستي والله بنين ما تحقروش ما تزوش
2: هو يخدم على روحه
0: خذ منه يخدم على روحه وخذ منه كل كويس مثالش وشوف كيفاش يحكي وشوف محليك الجو
1: انا نقول له شلون تبيعه الكل
0: ان شاء الله يا ربي يبيعه والله يبيعه ويبيعه كل فريكاسي ويبيعه فل والمشموم محليه
2: خير من المدد
0: الصغار اللي اخر من مديتو
1: شفت لك مشموم
0: في الكرافه مشموم الفل بالله يا مشموم الفل بالله يا مشموم الفل انا بقيت نغني جبت غنيات قعدت نغني وحدي ايش بيكم اللي
3: نغني القديم
0: ما يعرفوش القديم هاتوا لي جديد
1: كلاسيك الكلاسيك
0: هاي هاتي سو او كلير دو لا لون
1: قديمه
0: مون امي بييرو passe-moi ta plume pour écrire un mot.
2: Entre parenthèses, je n'ai pas de mots. Je
0: n'ai pas
3: de mots. Je n'ai pas de mots.
0: Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai pas de mots. Je n'ai p